லால்பா லேடி லொஸ்டர் கொட்டார சவுகி கோலோ பணம்போ ரார்பா சுராத்கல் கேரிசி முக்கா பவன் அழகனை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மா லுச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பேன் ரைட் ஹோக்லி.

காச பொன்னங்கீரி மோசொன்னே மல்புவார தானையே தாதையே மதிமாயர் என்ன பல்லே சோதிக தோஜாயறினா தானையே ஓ மதிமாயரே

ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துல்ல, நிக்குல் கேனன் உள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

0: சொல்லுமே.
1: துளுநாடுத மூலத பேலை, இந்த பண்ட கிருஷி பேலை, ஆ கிருஷி பேலை வெந்தது, காண்டெடுத்து பைய முட்டை வெந்தது அனைடுது பக்கா பச்சில ரப்பிரா மனசுக்கு சமாதான திக்கிறபடாது. எங்கள்ன குழு ராத்திரி காலடு துடி புட்டுது நலித்தது சந்தோஷப்பட வந்து தெரு. அஞ்சனா ஒஞ்சி துடி நலிக்கதா பார்த்தனா பைரி பார்த்தனா ஈ பார்த்தன பண்ணிடப்படாது. லோக்க பால பிரதிபே ஜானபத பால பிரதிபே பிரசஸ்தி திக்கினா எங்கள்ன பெருமத கிண்ண காயக்கி குமாரி யஜுஷா மறு எதுக்கொந்துள்ள.